காவேரி பிரம்மச்சாரிமையும் நேதாசந்திர சர்மனா சக்பா பி கே பாஞ்சிமையும்னா சைரேங்பா மத்தமிஷை மக்கள் மத்தியில்கி தரும் கியா சந்தோக்துன தஹஞ்சரிப அசி மேகஹர் சாம ஹூம் தஸ்மிக் மங்காத சந்தோக் சரிப ஆகாஷ்வாணி இம்ஃபால்கி FM சங்காய் சென்னல் தகினி ஹஜிக் சந்தோக்சரி நஹாருல்கி கொஞ்சல்

மக்கள் மத்தியில் தரும் கே அசந்தோக்துன தஹஞ்சரிபாசி மெகாஹர்ஸ் சாமகஹும் தஸ்மிக் மங்காத சந்தோக்சரிபா ஆகாஷ்வாணி ஃபால்கி எஃப்எம் சங்காய் சேனல் தகினி ஹவுஜிக் பொங்கம் அசித புதுன லாக்சரி ஃபில்ம் அமகி இசைத அமுப சந்தன் ஃபில்ம் அசிகி இசை சிங் மத்தங் மத்தங் ஒய்ன லான்தோக்துன தஹஞ்சகினி நிங்சிங் பயாய் இங் லிசிங் அணி அமது புத்தோக்கிபா அமுப சந்தன் ஃபில்ம் அசிகி மொரோய்ப சக்தம் லாங்கிப ஆக்டர் ஆக்ட்ரஸ் சிங்தி தியா எல் இமோபி தேவலா பவானி பேபி பிரியா தஸ்னி தி நந்தகுமார் நரேந்திர நிங்கோம்ப டாக்டர் ஜீவன் எல் மதுமங்கோல் சர்மா மதி ஜானேஸ்வர் அசினச்சிங்ப நிங்சிங்ப யாய் ஃபில்ம் அசிகி அஹான்ப இசை ஒன்று குதல் தொகுஜரி சகோசேம் திஜேந்திரகி கொஞ்சல்த கொஞ்சப இபுச்சவுன சைரேங்ப அமதி அஹிபம் சியாம்ன சைராங்ப இசைனி இசை குதல் தொகுஜரி தமிழசி

0: திட்டுமத்து வாய்ப்பான் மமலை நம்மளோ ஆசை லமன் கொண்டுங்கடா மை ஹோம் சகலங்களே மசிதி ஐ அக்கீ மமத்து போகிறே நுமித்துதா நுமித்துதா ஐனா தம்னா கரதந்த சுப்பரமில்லபதி இப்பும் குடிமக் சின்னரும் உதவுபனி இமவுகோ கலம்பச்சுயாய் சாக்கிரினுக்கு சாக்கிரினா ஐயசி ஐயசி உதோக் பாங்கிதிரேதுக்கோ உதோக் பாங்கிதிரேதுக்கோ சாதவகி சாதவகி சோக்தரம் பும்பா அனோவட்டமாமன பும்பாங் மாங்கிரே மானி மானி லமன் லமன் சிங்கதவுனே திப்பாம உயிருவதி
1: பலாங்கி பலாங்கி ஓவதிகி பௌசல்லி பலாங்கு ஆரிபிங்கி தாரி மாலை புகோரி லமன் சிங்குசி ஹாய்னா மானே மானே ஐசுக்கனி ஐசுக்கனி தௌப்பாங் தோகுவனே லாட்டே மசிகி குவாய்தகி கா தங்க தொடர்பான் மையாகி தூங்கோங்ஷே மசித ஹெட்டுஜாலகி
0: நங்கே நுங்கிரப வாசினா புப்புகியா சாவ பும்ப மாங்கே புத்தகி சிங்கன் தாக்கே நிங்கே அதுதி நங்க புப்புனா ஹைவ சீதி இல்லோகோ
2: ஹாயோ புப்புவா ஐதி புப்புனா ஹைவ லோ இந்துனி
0: சே அதுதி ஹிஷிதா
2: ꯀꯥꯈꯟ ꯆꯠꯂꯁꯤꯀꯣ ꯀꯗꯥꯏꯗ ꯆꯠꯇꯣꯏꯅꯣ ꯕꯨꯕꯨꯋꯥ ꯅꯪꯅ ꯍꯥꯏꯕ ꯂꯥꯏ ꯍꯥꯏꯕꯗꯨꯒꯤ ꯃꯅꯥꯛꯇꯅꯤ ꯃꯥꯗꯤ ꯌꯥꯝ ꯐꯕ꯭ꯔꯥ ꯑꯩꯕꯨ ꯂꯨꯅ ꯇꯧꯕꯤꯒꯗ꯭ꯔꯥ
0: ꯌꯥꯝ ꯐꯩ ꯅꯪꯕꯨ ꯂꯨꯅ ꯁꯣꯏꯗꯅ ꯇꯧꯕꯤꯒꯅꯤ
2: 앙앙부아 아하 허버가야 짜닝 짜닝바 삐져버하
0: 마기만 학도부 살라디나 아무 하나 아랑 코랑부도 레이러로이닝테 아왓 밤에 뜻을 레이러로이도 보네 살라시코
2: 까도움데 짜또이노
0: 농숲담나 숨링 이싱이 이시엘다 살크라가도 보네
2: 너 어디 홀라로이드라
0: 홀라로이 홀라로이 가리유 혼게 도리바노 아이나 까리 슈와닝 아이 레이트레 이시엘나 아숨 코에니 부부비 크라가다 오브니 영호 이라이시나네 아루보 이빡담나 코에니 부부비라니 아둠 센터사크라니
2: 아주다 부부아 라기마나 아둠 여우라드라
0: 오이네 여우라가다 오브네 살라시코
2: 하이
0: 라이길레 박 여우시코니 테
2: 하이
0: 빠기 부가 낭이 빠부가 오고 놓고
2: 부부 부부 이제게 너무 더해 부부
0: 니께 자 까지 좋다 그래 이도 간다 빠이 오는 게 부부 부부 라이 좋은 게 고 자 지다봐 아유 See you next time.